தங்கடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்கு தரகடிக்க